திறந்தா அகர் தன்னா சாந்தையோ தே நாம ஜபோ. அகர் தன்னா சாந்தையோ தே சிமரன் கரோ, கியோக்கி சிமரன் தோ பினா துசி தர நீ சகதே. தே பகத் ஜி நே ਬੜੇ ਕਮਾਲ ਦੀ ਗੱਲ ਕਹੀ ਹੈ। ਆਓ ਸਾਰੇ ਕਰੋੜ ਸਤਾਨ ਪਵਿੱਤਰ ਮਿਲ ਕੇ